0: எபினேசர் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 136 சங்கீதம் அதன் முதலாம் வசனத்தை 136 சங்கீதம் அதன் 16 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான நாளிலே வனாந்தரத்தில் நடத்தின தேவன் என்கிற அந்த தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் கூட ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை போல நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அருமையாய் இங்கே நாம் படிக்கிறோம். நல்ல அருமையான ஒரு சங்கீதம், தேவனை துதிக்கிற ஒரு சங்கீதம். எதற்காகலாம் நாம் தேவனை துதிக்க வேண்டும், எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் மிக அருமையாக இந்த பகுதியில் அநேக விஷயங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான், வனாந்தரத்தில் நடத்தின தேவனை துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு கரடு முரடான ஒரு பாதைகளாக இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நினைப்பதற்கு மாறான சில காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு வந்திருக்கலாம். நம்முடைய தேவன் வனாந்தரத்திலும் கர்த்தர் நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கிறார். அவர்களை ஒரு உன்னத நோக்கத்திற்காக கர்த்தர் அழைக்கிறார். அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே தேவன் அவர்களை நடத்தினார் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 40 வருஷமும் ஆண்டவருடைய நடத்துதல் மிக ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வேத புஸ்தகத்தை படித்து பார்த்தால் ஆண்டவருடைய நடத்துதலை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்படிதான் கர்த்தரினை நடத்துவார், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. அவருடைய நினைவுகள் வேறு விதமாக இருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வனாந்தரத்திலும் நடத்தின நம்முடைய தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் அவருடைய ஜனங்களை நடத்தணும்? மிக எளிமையாக போகக்கூடிய ஒரு பிரயாணம், சீக்கிரமாய் போக வேண்டிய சில பிரயாணங்கள் நீண்ட நாட்களாக இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 40 வருஷங்கள் இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் நடத்தப்பட்டார்கள். பாருங்கள், என்னை ஆராதிக்கும்படி நீ போகவிடு என்று பார்வோனோடு நீ போராடு, அந்த ஜனங்கள் எல்லாம் விடுவித்து கொண்டு வா, இது என்னுடைய ஜனம், இவங்களுக்கு நான் சில ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தின் நிலைகளுக்குள் இந்த ஜனங்கள் கடந்து போகிறதற்கு நான் இவர்களை நடத்துவேன். பாருங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி நடத்தினார், ஏன் வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதித்தார், அந்த வனாந்தரத்திலும் ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து நம்ம தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதித்தார்? இப்படி வனாந்தரத்தை நடத்துவதற்கான அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேக விஷயங்கள் படிப்பதற்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரம் அல்ல. ஆனால் சில விஷயங்களை மட்டும், குறிப்பாக 3 காரியங்களை நான் உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் கர்த்தர் வனாந்தரத்தை அனுமதித்தார்? ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆண்டவர் ஜனங்களை கொண்டு போனார்? ரொம்ப எளிமையாக கொண்டு போயிருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை அல்ல. அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டம் என்பது, இந்த பாதை என்பது அது ரொம்ப லகுவா இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. அநேகர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டால் கர்த்தரை தேடிவிட்டால் எல்லாம் நமக்கு ரொம்ப லகுவா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் கடினமான ஒரு பாதை தான். ஆனா இதற்கு முடிவிலே தேவன் வைத்திருக்கிற கனம், இதற்கு முடிவிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அது இந்த உலகம் நமக்கு தராது, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நமக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட நன்மைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தில் நடத்தினார்? 144 சங்கீதம் அதன் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீது சொல்லுகிறார். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன் என்று இங்கே சொல்லுகிறார். தாவீதினுடைய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். தாவீது தன் வாழ்க்கையிலே தன் அனுபவத்தை தான் பாடலாக எழுதியிருக்கிறார். பாடல் என்பது அனுபவத்தில் இருந்து வர வேண்டிய ஒன்று. பாடல் என்பது அனுபவத்தில் இருந்து வெளிப்பட வேண்டிய ஒன்று. தாவீதினுடைய பாடல்களெல்லாம் பாருங்கள், அவர் எழுதியிருக்கிற விதங்களை பாருங்கள், எல்லாமே தன் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இருந்து பாடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வருகின்ற பாடல்கள் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாடல்களாக இருக்கிறது. என்ன பாடுகிறார்? என் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஏன் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார்? ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னா, ஒன்று, அவர் நம்மை பழக்குவிப்பதற்காக. வனாந்தரம் பழக்குவிக்கிற இடம் என்று சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். இந்த தாவீத கர்த்தர் தெரிந்து கொண்டதில் ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. தாவீதினுடைய சம்பவங்கள் பலமுறை வேதத்தில் நம்ம படித்திருக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத, தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்காத ஒன்று தாவீதுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் இவன் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, இவன் அதற்குரியவனும் அல்ல. ஆனால் தேவனுடைய பார்வை, தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது. அதான் அவர் சொன்னாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாருகிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்குள்ளே வரும்போது ஈசாயினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் தீர்க்கதரிசியை. தீர்க்கதரிசி போய், உங்க பிள்ளைங்கெல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும். என்ன இருக்கான், முதல்ல மூத்தவன் வந்தான், ரெண்டாவது வந்தான் அப்படின்னு ஒருத்தரையா அறிமுகப்படுத்துறாரு. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது இவன் அல்ல. ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது சொல்லுகிறார், இவனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல. பாருங்க, ஒருவேளை ஒரு தோற்றம், ஒரு வெளிப்புறமான ஒரு உயரம், வெளிப்புறமான சரீரப்பிரகாரமான வளர்ச்சி பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாக, மிக அருமையாக, அழகாக, சௌத்திரம் அருமையானவர்களே, ராஜாவா இருந்தா அதுக்கு ஏற்ற தகுதியெல்லாம் இவனுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறவர் அல்ல. என் பார்வையே வித்தியாசம், என் எண்ணங்கள் வித்தியாசம், என்னுடைய திட்டங்கள் வித்தியாசம். ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. தகுதி இல்லாத நமக்கு இப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அவர் பார்வை வித்தியாசம். உலகம் அநேக நேரங்களில் நம்மை தள்ளினது. நம்ம யாருக்கும் ஆகாதவர்களாய் இருந்தோம். எல்லாராலும் நம்ம புறக்கணிக்கப்பட்டோம். நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் படிக்கலை, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, சோத்துறோம், இவனுக்கு வேலை இல்லை, இவனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு உலக

நம்மளை வெறுத்தாங்க. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மளை நேசித்தார். அவர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய நம்மளில் இரக்கமாக இருந்தார். அவர் ஒருவர் மட்டும்தான் அவருடைய பார்வையிலே தான் நம்ம விலையேறப்பெற்றவர்களாய் மாற ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, புறக்கணிக்கப்பட்ட தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை காட்டிலே மேய்த்து கொண்டிருக்கிறான். இங்கு ராஜாவா தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த ராஜ அபிஷேகம் அப்படின்னும் போது சகோதரனை கூட கூப்பிடலை பாருங்க. இல்லை, அவன் வேலையை பார்க்கட்டும், அவன் ஆடு மேய்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு கிடைச்சா போதும், நம்ம ராஜாவானா போதும், அப்படித்தான் சகோதரர்களும் தகப்பனும் நினைக்கிறார்கள். என் ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. ஆண்டு சொல்றார், ஒவ்வொருவனையும் கொண்டு வரும் பொழுது இவர்கள் அல்ல, வேறு யாராவது பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆமாம், ஒருவன் இருக்கிறான். அவன் இப்போ காட்டில் ஆடு மேய்ச்சிட்ருக்கான், ரொம்ப பிஸியாக இருப்பான். இப்போ அவனை கூட்டிட்டு வாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீதை அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். அவனை பார்க்கும் பொழுதே அவன் மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை தேவ மனுஷன் புரிந்து கொள்கிறான். இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அப்போ தகுதி இல்லாத ஒரு மனிதன் அந்த ஸ்தானத்திற்கு வருகிறான், தகுதி இல்லாத ஒரு நபர் அந்த ஸ்தானத்திற்கு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் கொடுக்கப்பட்டாயிற்று. உடனே களத்திற்குள்ளே இறங்கிவிட்டானா? உடனே அவன் காரியங்களெல்லாம் செய்வதற்கு வந்துவிட்டானா? இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இவன் வருகிற காலங்களில் இவனை கொண்டு தேசத்தில் நடப்பிக்க போகிற காரியங்களை செய்வதற்காக வனாந்தரத்திலே கர்த்தர் பழக்குவிக்கிறார். அதான் சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கர்த்தர். அபிஷேகம் கிடைச்ச உடனே களத்தில் இறங்கலை, அபிஷேகம் பெற்ற உடனே ராஜாவாகலை, அபிஷேகம் பெற்ற உடனே யுத்தத்தை சந்திக்கலை. என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகிற ஒரு காரியம், என்றைக்கோ ஒரு நாள் சம்பவிக்க போகிற காரியத்துக்காக கர்த்தர் வனாந்திரத்தில் தாவீதை பழக்குவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்திருக்கலாம், அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், தேவ சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், வந்த உடனே எல்லாம் பெரிதாக இருக்க வேண்டும். காலையில் கர்த்தர் தரிசனமாயிட்டால் மாலையிலே அவர்களுக்கு மேடைகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரியம் அதுதான், பழக்குவிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பழக்குவிப்பதற்காக வனாந்திரத்தை கர்த்தர் அனுமதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ விஷயங்களை ஆண்டவர் எங்களுக்கு பழக்குவித்தார். விசுவாசத்தை கர்த்தர் பழக்குவித்தார், நம்பிக்கையை கர்த்தர் பழக்குவித்தார். இதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு கர்த்தர் ஒரு நிலைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு பின்னாலேயும் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உயர்ந்திருப்பதை போல தெரியும், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல தெரியும். நீங்கள் பார்ப்பீங்க, ஆகா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கடந்து வந்த பாதையை கேளுங்க. சொல்லுவாங்க, 30 வருஷங்கள் 40 வருஷங்கள் இந்த ஊழியத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இதெல்லாம் பழக்குவிக்கிறதற்காக கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பழக்குவிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. பழக்குவிக்கப்பட்ட அனுபவம் இல்லைன்னா உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். ஒவ்வொரு தேவ மனுஷனையும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் பழக்குவித்து கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு முறை அவர் சொல்றாரு, நான் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது. இப்போ இஸ்ரவேலிலே ஒரு பெரிய யுத்தம் வருகிறது, அந்த யுத்தத்தில் களத்தில் இறங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை, எல்லாரும் ஓடுகிறதற்கு தான் தயாராக இருக்காங்க. அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட தாவீது சொல்றான், அப்போ நான் இருக்கிறேனே, என்னதான் அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த களத்திலே அவன் இறங்குகிறான். குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறான். இப்போ யுத்தத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தாவீது சொல்கிறார், நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். எல்லாரும் பேசுகிறாங்க, உன்னால் முடியாதுன்னு சின்ன பையன் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் பழக்கு வச்சிருக்கிறார். அதை தான் அவர் எடுத்து சொல்கிறார், ஒரு முறை நான் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கமும், இன்னொரு முறை நான் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது கரடியும் வந்தது. அப்போ பாருங்க, அந்த சிங்கமும் கரடியும் வந்தபோது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல நான் கிழித்து போட்டு விட்டேன். இப்போ சொல்றாரு, அதையே ஆண்டவர் செய்வதற்கு எனக்கு பலன் தந்தது உண்மையானால் இந்த பெலிஸ்தியன் மாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு பெலிஸ்தியனுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்த களத்தில் இறங்குவதற்கு கர்த்தர் ஏற்கனவே வனாந்தரத்திலே பழக்குவித்தார். ஆமென்.
ஆண்டவர் ஏற்கனவே பழக்குவித்தார். அன்னைக்கு சிங்கத்தையும் கரடியையும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல கிழித்து போடுவதற்கு பலனை ஆண்டவர் கொடுத்தது. இப்போ

சொல்றார், அன்னைக்கு அதற்கு பலன் கொடுத்த கர்த்தர். இவன் எம்மாத்திரம்! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சொல்லுகிறேன், கர்த்தர் ஏன் உனக்கு வனாந்திரத்தை அனுமதித்திருக்கிறார்? உன்னை பழக்குவிப்பதற்காக. தேங்க்யூ லார்ட். உன்னை பழக்குவிப்பதற்காக. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இது எனக்கு கடினமாக இருக்கிறது. பழக்குவி எல்லாவற்றிலும் ஒரு பழக்குவிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஓசியா 11 அதன் 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிற, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். பழக்குவிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? இந்த கடினமான பாதையிலே கர்த்தர் ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? இந்த சிச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வருவதற்கு காரணம் என்ன? இது சாபங்கள் அல்ல, இது தேவ கோபாக்கினையும் அல்ல. சிலர் சொல்கிறபடி இது சாபம், இது தேவ கோபாக்கினை, அப்படியெல்லாம் சிலர் சில காரியங்களை சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, உன்னை பழக்குவிப்பதற்காகவே கர்த்தர் இதை அனுமதித்திரு. நீ விசுவாசத்தில் நின்று பாரு, நீ விசுவாசத்தில் செயல்பட்டு பாரு, நீ யோசித்து பாரு. கர்த்தர் ஆபிரகாம பழக்கு வச்சாரு, உன் பிள்ளைய பலி செலுத்துறதுக்கு கொண்டு போன்னு சொன்னார். விசுவாச பழக்கம் அது. அவன் என்ன சொல்கிறான்? உடனே புறப்பட்டு போகிறான், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, பழக்குவிக்கிறாரு. வேலைக்காரர்களை கூட்டிட்டு போறான், தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்த அழைத்து கொண்டு போகிறான். அந்த பிள்ளை கேட்கிறான், கரெக்டு, எல்லாம் சரிதான், ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் ஆகுத, ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்யலையே, எல்லாம் கொண்டு போகிறோம், ஆடு எங்கே இருக்கிறது? அவன் மன பதறி, உன்னைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னைதான் கொண்டு போய் பலி செலுத்த போறேன் நான் சொன்னாரு. விசுவாச பழக்கம். கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவர். விசுவாசத்தில் ஆபிரகாம் பழைக்கப்பட்டான். அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. தனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது அதை விசுவாசித்து அப்படியே நம்பி அதை அறிக்கை செய்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே சொல்லுகிறேன், பழக்குவிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் சில காரியத்தை அனுமதிச்சிருக்கலாம், சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அப்படிலாம் கர்த்தர் கொன்று போட மாட்டார், அப்படிலாம் அடித்து விட மாட்டார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இன்னும் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, ஒருவேளை இனிமே சபைகள் திறக்கப்படாது, இனிமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வழி இல்லை, இனிமே எல்லாமே இப்படித்தான் ஆராதனை, நான் சொல்கிறேன் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் பழக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனையும் கர்த்தர் பழக்குவித்து கொண்டு, அந்த காலம் இது, இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் ஏன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றார். நீ தேவனுடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நம்முடைய பிள்ளைகள் நடக்க பழக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், பிள்ளைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தகப்பன் தாய் அந்த பிள்ளையின் கையை பிடித்து நடக்க பழக்குவிக்கிறோம், நடக்க பழக்கு வைக்கிறோம், சொல்லுகிறோம் காலை எடுத்து வை, அந்த காலை எடுத்து வை சொல்கிறோமா, பழக்கு வைக்கிறோம். கொஞ்ச நேரம் கழித்த நடக்க ஆரம்பித்த பிற்பாடு ஒரு இடத்துல இருந்த பிள்ளையை பா, என்னை பார்த்து வா அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் ஓடி வா என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களை, பழக்கு வைக்கிறவர் நான் சொல்லுகிறேன், வனாந்திரமனை அழிப்பதற்கல்ல, வனாந்திரமனை சேதப்படுத்துவதற்கல்ல, வனாந்திரவன் வாழ்க்கையிலே உன்னை தரித்திரனாய் மாற்றுவதற்கல்ல. வனாந்திரம் எதுக்கு தெரியுமா? நீ பழகுவதற்கு. வனாந்தரத்திலும் உன்னை நடத்துகிற கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். உன் வாழ்வில் உனக்கு அற்புதம் செய்வார், உன் வாழ்விலே நன்மையான காரியங்களை கர்த்தர் தருவார். வனாந்தரத்திலும் நடத்தின தேவனை துதியுங்கள். என் வனாந்தரம் உன்னை பழக்குவிப்பதற்காக. இரண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது எதற்கு தெரியுமா? வனாந்தரம் இரண்டாவது உன்னை நடத்துவதற்காக. வனாந்தரம் உன்னை நடத்துவதற்காக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:22 வாசித்து பாருங்கள். அவர்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள், ஆண்டவர் அவர்களை நடத்தினார். எப்படி? இந்த வனாந்தரத்தில் எப்படி நடத்திட்டு வர்றார்? எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள், செங்கடலை கடக்கிறார்கள், செங்கடலை கடந்தது வரும்பொழுது பாடல் பாடுகிறார்கள். எப்பவுமே ஒரு அற்புதம் நடந்தால் ஒரு பாட்டு வரதான் செய்யுது, ஒரு நன்மையான காரியம் நடந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது.
பெரிய பிரச்சனையில் இருந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க. தங்களை துரத்தி வந்த பார்வோனின் சேனையின் கையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். சமுத்திரத்தை கடந்து வந்தாச்சு. திரும்பி பார்த்தா இப்போ பார்வோனையும் காணும், அவன் சேனைகளையும் காணும். எல்லாம் நடுக்கடலில் கர்த்தர் அமைச்சிட்டார். தம்பூர் எடுத்தாங்க, பாடினாங்க, தேவனை துதிச்சாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. என்ன பெரிய சந்தோஷம். அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும், ஏதாகிலும் ஆண்டவர் செய்தால் நமக்கு சந்தோஷம், ஏதாகிலும் கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தால் அவர் நல்ல தேவன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். உண்மைதான், ஜனங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏப்பா இவ்வளோ பெரிய தேவனா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், அப்படியெல்லாம் சொல்லி பாடி தேவனை துதித்து கொண்டு வருகிறார்கள். இப்போதான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, தாகமாக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீரோ கசப்பாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், கொஞ்ச நேரத்திற்குள் அந்த ஜனங்களுடைய முகமே மாறுது, பேச்சு மாறுது, செயல்கள் மாறுது. இவ்வளவு நேரம் ஆட்டம், இவ்வளவு நேரம் துதி, இவ்வளவு நேரம் சந்தோஷம், ஆண்டவரை புகழ்ந்து, ஐயோ இவரை போல நல்ல தெய்வம் உண்டா அப்படின்னு சொன்னவங்க தண்ணி குடிக்க வந்திருக்காங்க. தண்ணீர் கசப்பாக இருக்கிறது என்றால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே முகரூபம் மாறிட்டு, கொஞ்ச நேரத்துக்குள்ளே வார்த்தைகள் மாறுது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே செயல்கள் மாறுது. என்னுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், கர்த்தரே இதை அனுமதித்தார், ஆண்டவரே இதை அனுமதிக்கிறார். பாருங்க, இப்போ அந்த தண்ணீரையும் நல்ல தண்ணீராய் மாற்றி அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நடத்துதல் அந்த ஜனங்கள் பார்க்கறதுக்கு ஆண்டு உதவி செய்கிறார். மோசேயின் இடத்துல கேட்கிறார்கள், என்ன செய்வோம் தெரியவில்லை. கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார், ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார், அதன் வெட்டி அதன் கிளைகளை போட்டார்கள், நல்ல தண்ணீராக மாறிட்டு என்று எழுதியிருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை எதிராக வருதா, இல்லை ஒரு துன்பம் உங்கள் வாழ்க்கையில் வருதா, அதற்கு பிற்பாடு ஒரு வழி உனக்காக ஆயத்தமாக்கப்படும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஏன்னா உன்னை கூட்டிட்டு வந்தவர் அப்படியெல்லாம் அது செய்ய மாட்டார். உன்னை நடத்துவதற்காக, நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த வனாந்தரத்திலும் எப்பேற்பட்ட கசப்பாக இருந்தாலும் இந்த கசப்பை மாற பண்ண ஆண்டவரால் முடியும் அப்படிங்கிறத ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய நடத்துதலை காண்பதற்காகவே வனாந்தரத்தை அனுமதித்தார். இதனுடைய பிள்ளைகளே, இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகாரங்களை கொடுத்தார், வானத்தின் மன்னாவை கொடுத்தார். அவங்க எகிப்தில் இருந்ததை போல சாப்பிட்ட உணவுகள் அல்ல, இப்போ சாப்பிட்ற உணவு வித்தியாசமாக இருக்கிறது. தூதர்களின் அப்பத்தை கொடுக்கிறாரு, அதை சாப்பிட்றாங்க, பலனடைகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆண்டவர் போசிப்பாரா, இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துவாரா, திடீர்னு அவங்களுக்கு ஆசை வருது, எல்லாருக்கும் இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு. ஆண்டவர் காடையை அனுப்பினாரு, சாப்பிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், வனாந்திரத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்திருக்கிறார் தெரியுமா? உன்னை நடத்துவதற்காக. உன்னை நடத்துகிற கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகாதே. கர்த்தர் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்? என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு கூட்டங்களுக்கு கன்வென்ஷன் மட்டுமே பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு சபை ஊழியம் இல்லை. சில வருஷங்கள் ஊழியம்கள் எதுவும் இல்லாதபடிக்கு நான் அப்படியே தனிமையாக இருந்தேன் ஆரம்ப நாட்களில். அப்பொழுது பாருங்கள், ஒரு கூட்டத்திற்கு போக வேண்டும். அந்த கூட்டத்துக்கு போகிறதற்கு என்னுடைய கையிலே பணம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் இருந்தால் கூட பஸ்ஸில் அந்த இடத்திற்கு போய்விடலாம். ஆனால் அன்றைக்கு என் கையிலே பணம் இல்லை. ஏன்னா எனக்கு எந்த ஊழியமும் இல்லை. கர்த்தர் மிக அற்புதமாய் நடத்தினார். எனக்கு ஒரு விசுவாசம், நம்ம அழைத்த தேவன் நம்மை நடத்துவார் என்று. பாருங்கள், நேரமாகி கொண்டிருக்கிறது, அந்த கன்வென்ஷனுக்கு போக வேண்டும். என்ன செய்வது? பணம் இல்லை, என்ன செய்யலாம்? ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் நடந்த சம்பவங்கள் என்ன செய்வது தெரியவில்லை. என்னுடைய மனைவி கேட்கிறார்கள், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கள அந்த பாட்டி, அவங்க நல்லா நமக்கு தெரியும் அல்லவா, அவங்கள்ட்ட கேட்போம், கூட்டம் முடிந்து அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பாருங்கள், நினைத்து கொண்டே இருக்கிறேன், என்ன செய்வது தெரியவில்லை. கர்த்தருடைய ஊழியத்துக்கு தானே போகிறோம், ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய தானே போனோம், அந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்படலையே. கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். வெயிட் பண்ணுவோம், கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே ஒரு தேவனுடைய மனிதர் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார். அந்த தேவனுடைய மனிதர் சொல்கிறாரு, இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுடைய வீட்டிற்கு போகும்படி என்னுடைய இருதயத்தில் பேசினார். நான் கேட்டேன், அவர் வந்து ரொம்ப ஆரம்ப நாட்களில் கஷ்டப்பட்டவர், நிறைய உதவிகளை நான் செய்திருக்கிறேன்,
ஆனால் இப்போ அவர் என்னை தேடி வருகிறார். நான் இப்படி நினைக்கிறேன், நம்ம இந்த சூழ்நிலையில் இவர் நம்மளை தேடி வருகிறாரே, இவருக்கு நம்ம உதவி செய்ய முடியாதே, நம்முடைய கையில் ஒரு பணமும் இல்லையே, இந்த நேரம் பார்த்து நம்மளை தேடி வராருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்க. அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு ஒரு பழைய சைக்கிள் இருந்தது, அந்த சைக்கிளை வந்து நான் விற்று போடுவதற்காக, அவருக்குடைய தேவைக்காக அதை விற்று போடுவதற்கு அவர் பேசி கொண்டிருந்திருக்கிறார். ரெண்டு நாட்களுக்குள் அந்த சைக்கிளை அவர் வித்துட்டார். அவருடைய தேவைக்காக அவர் அதை கொடுத்திருக்கிறார், ஏன்னா அவருக்கு அவ்வளவு கஷ்டம். அன்றைக்கு காலையில் கர்த்தர் சொன்னாராம், என் பேரை சொல்லி என்னை ஞாபகப்படுத்தி அந்த தேவ மனுஷனை போய் பாரு, அதில் இருந்து ஒரு சிறப்பு காணிக்கையை அந்த தேவ மனுஷனுக்கு நீ கொடு. அவர் கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து அவர் பிரயாணப்பட்டு கர்த்தர் சொன்னாரா, நீ போ, என்னுடைய மகனுக்கு இதனை செய்ய, என்னுடைய பிள்ளைக்கு இதனை செய்தாகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் வந்து சொல்கிறார், கர்த்தர் இன்று காலையிலே என்னுடைய உள்ளத்தில் பேசினார், ஆகவே தான் உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன், இந்த காணிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று என் கையிலே கொடுத்தார். நான் யோசித்தேன், நம்முடைய தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் பாருங்கள், ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். என்னுடைய பிள்ளைகள், எத்தனையோ சாட்சிகளை, கடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். பெருமைக்காக அல்ல, என்னை அழைத்தவர் என்னை நடத்தினார் நிச்சயமாய் சொல்ல முடியும். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதித்திருக்கிறார், நம்மை நடத்துவதற்காக. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சூழல் நீங்கள் சொல்ல முடியும், உங்கள் சாட்சிகளை சொல்ல முடியும், கைவிட்டாரா, உனக்கு ஒரு பிரச்சனைனா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்குன்னா அதற்கு ஒரு வழி இருக்கும், ஒரு வழி இருக்கும். கர்த்தர் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைப்பார். நீ ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கப்படுகிறாய், நெருக்கத்தில் மூழ்கி போக மாட்டாய், கண்ணீரில் மூழ்கி போக மாட்டாய், உன் கஷ்டத்தில் அழிந்து போக மாட்டாய், அடுத்து ஒரு வழி இருக்கும். பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா இப்படி நெருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு வழியை திறந்து அவர்களை நடத்தினார். இவர் சகல நாட்களில் நம்மளை நடத்துகிற கர்த்தர். ஏன் வனாந்தரம்? உன்னை நடத்துவதற்காக. ஏன் வனாந்தரம்? உன்னை போஷிப்பதற்காக, உன் தேவையை சந்திப்பதற்காக. நான் யார், நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை நடத்துகிற கர்த்தர். என்னுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்திலும் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தை அனுமதித்தார் தெரியுமா? பழக்குவிப்பதற்காக. இரண்டாவது சொன்னேன், உங்களை நடத்துவதற்காக. நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் காணேன். நினச்சிக்கிட்டே இருப்போம், இன்னைக்கு என்ன செய்ய போகிறோமோ தெரியலேன்னு. வழி அற்புதமாய் திறக்கும். ஒரு வழி அடைக்கப்பட்டால் 7 வழியை திறப்பார்னு சொல்லுவோம், நிச்சயம் அது உண்மை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. உன்னை நடத்துவார் சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரனே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நடத்துவதற்காக. நான் யார்? ஸ்தோத்திரம், உன்னை நடத்துறதற்காகவே நான் வனாந்தரத்தை அனுமதித்திருக்கிறேன். ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் திகைத்து நிற்பதற்கு அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நிற்பதற்கு அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகளோடு வாழ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏதேனும் ஒரு விதத்திலே உனக்கு ஒரு வழியை திறந்து தந்து கர்த்தர் நடத்துவார். ஆச்சரியமாக இருக்கு. ஒரு எலியாவுக்கு ஒரு காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிக்கலையா? காகம் யாருக்கையா கொடுக்கும்? காகம் என்னைக்கு கொடுத்தது? ஆண்டவர் நினைச்சா காகத்தையும் கொண்டு போஷிப்பார். அதுதான் நடத்துதல். ஆண்டவர் நினைத்தால் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கூட பட்சணம் வரும். நம்ம நினைக்கிறோம் எப்படி நடக்கும், ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்கும்? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இத்தனை வருஷம் உன்னை நடத்தலையா? உன் பிள்ளைகளை படிக்க வைக்கலையா? உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யலையா? உன்னை வாழ வைக்கவில்லையா? ஏன் அதை செய்ய மாட்டார்? தைரியப்படுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லட்டுமா, எதற்காக கர்த்தர் வனாந்தரத்திலே ஆண்டவர் கொண்டு போகிறார்? ஓசியா 2:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, நாயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவனை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி என்று வாசிக்கிறோம்.
வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவனோடே பட்சமாய் பேசி. மூன்றாவது சொல்கிறேன், ஏன் வனாந்தரத்துக்கு கத்தர் கூட்டிகிட்டு போறார்? வனாந்தரத்தை கத்தர் ஏன் அனுமதிக்கிறார்? உன்னோடு பேசுவதற்காக, உன்னோடு பேசுவதற்காக. நம்முடைய தேவன் நம்மோட பேசுகிற கர்த்தர், பட்சமாய் பேசுவாராம். இன்றைக்கு நம்ம உலகத்துல ஜீவனோட இருக்கிறோன்னா அதற்கு ஒரு காரணம், கர்த்தருடன் நம்ம கூட பேசுறதுனால. உலக மனுஷன் பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டா உயிரோடு இருக்க முடியாது. குடும்பத்தார் பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டா உலகத்துல உயிரோட இருக்க முடியாது. அப்படியெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு வாழ்க்கையில உடஞ்சு போயிருந்தா எப்பவுமோ நம்ம மரித்து போய் இருப்போம். அவ்வளவு பேச்சு பேசுவாங்க, நம்ம காதுகள் கேட்க பேசுவார்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நம் தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோட இருக்கிறோம், இந்த பிரயாணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா அதற்கு ஒரு காரணம், கர்த்தர் நம்ம கூட பேசுகிறபடியினாலே. எத்தனை நேரங்கள் மனமுடைந்தோம், எத்தனை நேரங்கள் வாழ்க்கையில் ஏன் என்று கதறினோம், எத்தனை நாட்கள் வாழ்க்கையில் கசப்பு என்று சொன்னோம், ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர் என்று சொன்னோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சமாய் பேசினார், அவருடைய சத்தத்தை நம்முடைய காதிலே கேட்டோம். எத்தனையோ நாட்கள் வாழ்க்கையிலே சாப்பிடாமல் படுக்கையை கண்ணீரால் நனைக்கும் பொழுதெல்லாம் அன்று ராத்திரி கர்த்தர் உன்னோடு பேசவில்லையா? எத்தனையோ நாட்களில் எல்லாம் முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்ககிட்ட பேசலையா? அன்று ராத்திரி ஆண்டவனோடு இடைபடவில்லையா? தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசவில்லையா? வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உன்னோடு பேசவில்லையா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் பட்சமாக பேசுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த பிரயாணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கேட்டு கேட்டு எத்தனையோ விதங்களில் வாழ்க்கையில் சலித்து போய்விட்டோம். கூட இருந்தவர்கள், குடும்பத்தார், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் பேசுவாங்க பாருங்க, நம்மிடத்தில் நன்மை பெற்றவங்க பேசுவாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம காதில் கேட்டு கேட்டு கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும். ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், பலமுறை கர்த்தர் பட்சமாய் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தை ஏன் அனுமதிச்சார் தெரியுமா? உங்ககிட்ட பேசுவதற்காக. யோசித்து பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து பிரயாணப்பட்டு சகோதரனுடைய சவாலுக்கு பயந்து அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். அப்போ வரும்பொழுது யோசித்துக்கிட்டே வர்றான், ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்து போச்சுதே, நம்முடைய சகோதரர் நம்மளை கொலை செய்து விடுவேன் என்று சொல்கிறானே, சவால் விடுகிறானே, இனிமே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ஒரு மன உளைச்சலோடு வருகிறான். போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, திரும்ப இந்த இடத்துக்கு வருவோமா அதுவும் தெரியாது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ராத்தங்க பண்ணினார், அங்கே தான் பேசுகிறார் பாருங்க. அப்போ அவன் அந்த வனாந்தரத்தில் எவ்வளோ வேதனையோடு வந்திருப்பான், அந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார், யாக்கோவே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ நினைக்கிற திரும்பி வர முடியாதோன்னு, நீ நினைக்கிற போகிற இடம் எப்படி இருக்குமோன்னு, இதெல்லாம் விட்டுட்டு போறேனே திரும்ப எனக்கு கிடைக்குமா, நீ நினைக்கிற உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் பேசின அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணினது. மன உளைச்சல்கள், பல விதங்களில் வாழ்க்கையில் போராட்டங்கள், பல விதையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத தன்மைகள், அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து உன்னோட பேசுவதற்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். மோசே வனாந்தரத்திலே கர்த்தர் பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், முட்செடிகளை தரிசனமானார், ஆண்டவர் பேசினார். அருமையான இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? உன்னோடு பேசுவதற்காக. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறதில்லை, உடைந்து போகிறதில்லை. வனாந்தரத்திலும் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள், ஏன் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பழக்குவிப்பதற்காக. இரண்டாவது சொன்னேன், உன்னை நடத்துவதற்காக. மூன்றாவது சொன்னேன், உன்னோடு பேசுவதற்காக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது அவ்வளவு இன்பம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது அவ்வளவு பெரிய பாக்கியம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி.
நிச்சயமாய் சொல்லுகிறேன், எல்லாமே வாழ்க்கையில் முடிந்து போனது என்று நினைக்காதே. உன்னை அழைத்த தேவன் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். தலைகுனிந்து வெட்கப்பட்டு நிற்பதற்கு ஒருபோதும் கர்த்தர் விடமாட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வனாந்தரத்திலும் என்னை நடத்தினவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஜபம் செய்வோமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் இப்பொழுது ஜபம் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போ என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வனாந்தரத்திலும் நடத்தின தேவனுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கள், வனாந்தரத்திலே நடத்தின தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார் என்கிற கேள்வியோடு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் கேள்விக்கு பதில் இன்றைக்கு வந்துவிட்டது. உன் கேள்விக்கு பதிலை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து விட்டார். யாரிடத்தில் போய் இந்த கேள்விக்கு பதில் உண்டாகும் என்று சொல்லி ஓ மன சஞ்சலத்தோடு வேதனையோடு நின்ற அல்லவா? உன் கேள்விக்கு பதில் இன்று காலையிலே ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். தேவ சத்தத்தை கேட்கிற நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக விசுவாசத்தில் வேரூன்றி நிற்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்வார். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்கிறது? என் குடும்பத்தில் ஏன் நடக்கிறது? என் பிள்ளைக்கு ஏன் நடக்கிறது? அண்டெல்லாம் வாழ்க்கையில் பல நிலைகளிலே சோர்ந்து போனவர்களாக கேள்வியோடு நின்று கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இந்த நாளில் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல, எங்களை பழக்குவிக்கிற தெய்வம், எங்களை நடத்துகிற தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவர் எங்களோடு பேசுவதற்காகவே இப்படியெல்லாம் கர்த்தர் இதை அனுமதித்தீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக, குடும்பத்தின் மேல் இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணும். தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க, செட்டையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டும் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு, பலவீனத்தோடு, போராட்டங்களோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், பயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக, தேவனுடைய விடுதலையை காண்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதிக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், நல்லவரே உமக்குத்தான், அவரை உயர்த்தி பாடப்போகிறோம். வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனைவும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. அன்றைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம், எல்லா சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா.

அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல போகிறோம், உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, உமக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை.

உமக்கு உகந்த பலியாய் ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை, ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுவே தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார். ஆமென். ஆமென். நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாக உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மளை ஜீவ பலியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி.

கூற பயங்கரமான புயலிலும் சேதமடையாதபடி நம்மளை காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சித்தமா சொல்லுங்க, ஆமென். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோமா.

ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதுவரையில் ஆண்டவர் எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய கிருபை எங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீர் நல்லவர் என்பது எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும், அதிசயங்களை காணப்பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆன்றோர் ஆலோசனை, ஷெப்பர்ட்ஸ் ஆஸ் சேஃப்கார்ட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி தீத்து இரண்டாம் அத்தியாயம் முதல் வசனமும் 7 முதல் 15 வசனங்களும். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு, நீயே எல்லாவற்றிற்கும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்ணன்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக்கவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியில் முதல் வசனம் தீத்து 2:1, நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்ப பேசு. ஸ்பீக் த திங்ஸ் விச் ஆர் ஃபார் சவுண்ட் டாக்டரின். ஆவிகளை பகுத்தறிய வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்றும், அதற்கு ஆண்டவர் நமக்கு தந்துள்ள ஏதுக்களையும் குறித்து கடந்த 3 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதல் ஏது தேவன் நமக்கு தந்தருளிய திருமறை, பரிசுத்த வேதாகமம், The Holy Bible, The Holy Scriptures. இரண்டாவது நேற்று தியானித்தோம், பரிசுத்த ஆவியானவர், The Holy Spirit. The Second Comforter, The Spirit of Truth. ஆவிகளை பகுத்தறிவதிலே அடுத்த உதவி, அதாவது 3வது உதவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துள்ள உறவினர்களாகிய பரிசுத்தவான்கள் மற்றும் திருப்பணியாளர்களிடம் வருகிறது. எந்த கிறிஸ்தவனும் தன்னில் தானே நிறைவானவன் அல்ல. ஒரு சபையும் தன்னில் தானே நிறைவானதும் அல்ல. நாம் எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் தேவை. We all need each other. நாம் வியாதிப்படும் போது நமது உடல் முழுவதும் கிருமிகளுக்கு எதிராக போராடுகிறது அல்லவா? அதே போல பொல்லாங்கனின் காற்றுகளையும் அலைகளையும் எதிர்த்து நிற்க நமக்கு கிறிஸ்துவின் உடலாகிய உள்ளூர் சபையும் அகில உலக சபையும் தேவை. பல்வேறு ஊழியர்கள் திருச்சபைக்கு கர்த்தரால் அருளப்பட்டதற்கு காரணமும் இதுவே. எபேசியர் 4:11-16 வரைக்கும் தெளிவாக எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசிகள், சிலரை சுவிசேஷகர், சிலரை மேய்ப்பர், போதகர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, எதற்காக நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனிதருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் இருக்கும்படிக்கு இந்த ஊழியர்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்டு. புறவின விசுவாசிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு புயல் கிளம்பியது. அதை தடுத்து நிறுத்தும்படி எருசலேம் சங்கம் கூடியது. அப்படி கூடிய பொழுது இந்த பயிற்சி மிக அழகாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த எடுத்துக்காட்டை அப்போஸ்தலர் 15வது அத்தியாயத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். யாதொரு வேறுபாடுமின்றி புறவினத்தார் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அதை நான் கண்டேன் என்று பேதுரு கொர்நேலி வீட்டில் நடந்த சம்பவத்தை மனதில் கொண்டு அவன் அதை அறிக்கையிட்டான். ஹி ரிப்போர்ட்டட். இச்சம்பவத்தை அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதப்பட்டதிலிருந்து வியாக்கியானித்தான். எழுதப்பட்டது என்ன? அப்போஸ்தலர் 15 அத்தியாயத்திலே எழுதப்பட்டது என்ன? இதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கின்றன. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பேன். இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது என்று யாக்கோபு அதை சொல்கிறார். முதலாவது பேதுரு தான் கண்டதை சொல்கிறார். யாக்கோபு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதற்கு வியாக்கியானம் சொல்கிறார். இந்த இரண்டும் சேர்ந்து அவர்கள் எல்லாரும் கூடி வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு கருத்து ஒருமைப்பாடு உண்டாகிறது. இந்த கருத்து ஒருமைப்பாடு உண்டான உடனே அதை அவர்கள் விசுவாசிகளுக்கு அறிவிக்கிறார்கள். விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைந்து நிலைப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அனுபவம் மிக்கவரோடும் தலைவர்களோடும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்பது சபை சரித்திரத்தை ஆராய்வதையும் உள்ளடக்கும். புதிய காரியங்கள் என தோன்றிய பல போலி மார்க்கங்களாகவே கல்ஸ் முடிவடைந்திருக்கின்றன என்பதே சபை சரித்திரத்தின் சான்றாகும். எழுப்புதலின் காலங்களில் நிசமானதும் போலியானதும் பெரும்பாலும் கலந்தே காணப்படும் என்பதே சென்ற காலங்களின் எழுப்புதல் வீரர் நிபுணர் பலருடைய தெளிவான சாட்சி. கேள்விக்குரிய இன்றைய அனுபவங்களுக்கு சாதகமாய் பேசும் சிலர் பொதுவாக சொல்வது, கனிகளை பாருங்களேன் என்பார்கள். கனிகள் என்றால் அது வாழ்க்கை மாற்றத்தையும் வாழ்க்கை முறையையும் மட்டும் குறிப்பிடாது. சுவிசேஷத்தை கலப்படம் பண்ணினாலும் ஒரு சில நல்விளைவுகளை தரக்கூடிய அளவு வல்லமை சுவிசேஷத்திலே உண்டு. இது நம்மை தவறாய் நடத்திவிடக்கூடாது. கலப்பட சுவிசேஷ பிரசங்கிக்கப்படுகையில் அற்புத சுகங்களும் ஆசிர்வாதங்களும் மக்களுக்கு கிடைக்கின்றனவே, அது எப்படி என்று நாம் கேட்கலாம். பதில் எளிது. இத்தனை குறைகளும் தவறுகளும் இருந்தாலும் மக்களை ஆண்டவர் நேசிக்கும் ஒரே காரணத்தினால் நமது ஊழியங்களை அவர் பயன்படுத்துகிறார். மத்தேயு 14 அத்தியாயத்திலே 5000 பேரை அவர் போஷித்தார். சீடர்கள் அவரோடு கூட சரியானபடி சிந்தனையில் அளவிலே அவர்கள் ஈடுபடவில்லை. ஆனாலும் மக்களுக்காக அவர் அந்த அற்புதத்தை செய்தார். அப்படியே 15 அத்தியாயத்திலே 4000 பேர் மேலும் போஷிக்கப்பட்டதும் சீடர்கள் சொன்னபடி அவர் செய்யவில்லை. மக்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னார். அற்புதங்கள் நடப்பது கர்த்தர் மக்கள் மீது கொண்டுள்ள கரிசனையினாலும் அவர்கள் மீது கொண்டுள்ள கருணையினாலே தண்டி பிரசங்கிப்பது சரி என்பதனால் என்று நாம் முடிவு கட்டிவிட முடியாது. அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் நிறைந்த மேய்ப்பர்களும் தலைவர்களும் மட்டுமே ஆடுகளை பாதுகாக்க முடியும். நீதியின் ஊழியர் போல் வேடம் போடும் கள்ளப்போஸ்தலரின் முகத்திரைகளை கிழித்தெறிய அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் பகுத்தறிதல் திறனும் உள்ள ஊழியர் எவ்வளவாய் தேவை. எனவே தான் 2 கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். 11:13-15 வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அனுபவம் வேண்டும், அறிவு வேண்டும், முதிர்ச்சி வேண்டும், ஞானம் வேண்டும். இவையெல்லாம் நிரம்ப பெற்ற ஆயர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், மூப்பர்கள், தலைவர்கள் இவர்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்வது என்றைக்குமே நமக்கு பாதுகாப்பு. Shepherds and seniors and elders are safeguards God has given us. நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்ப பேசு. Speak the things which are for sound doctrine. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை திருச்சபையிலே வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தனித்தனியே எங்களை வளர விடாமல் உம்முடைய தோட்டத்திலே வந்து நீர் எங்களை நாட்டி விருட்சங்களாக நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் தீர்மானித்து திட்டம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக தேவையற்ற பிரச்சனை நிறைந்த, குழப்பம் நிறைந்த, ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்கள் பின்னால் நாங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சபை ஆயர்களுக்காக,
1: சபை போதகர்களுக்காக, தலைவர்களுக்காக, நல்ல வேத பண்டிதர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எனக்கு தெரியும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு ஏமாந்து போய்விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் கொடுத்திருக்கிற அந்த அருமையான தலைவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திறந்து வைத்து, நாங்கள் போகிற பாதை சரியா, நாங்கள் செய்கிற காரியங்கள் சரியா, நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் சரியா என்று சொல்லி வேத வசன வெளிச்சத்தில் ஆவியானவரின் ஒத்தாசையோடு ஆண்டவருடைய ஆலோசனையோடு நாங்கள் அலசி பார்த்து நேராக செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tarum akkiniyin vallamai prasanam inge irangi kondirukkirabadi amakku nandri solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum na magimai irangattum. இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு சின்ன நகரம். அங்கே பல மருந்து கடைகள் இருந்தன. அவற்றில் ஒன்றுதான் ஜோசப் என்பவருடைய மருந்து கடை. இவருடைய கனிவான கரிசனை உள்ள வாழ்க்கை அந்த ஊரின் பல பகுதிகளிலே தெரிந்த ஒன்றாகவே இருந்தது. ஒரு நாள் இரவு கணக்குகளை எல்லாம் முடித்து விளக்குகளை எல்லாம் அணைத்து கடையை பூட்டி அவர் இரண்டு சக்கர வாகனத்தை நெருங்கிய பொழுது கடையின் உள்ளே இருந்த அந்த தொலைபேசி ஒலித்தது. கடையைத்தான் மூடிவிட்டோமே, தொடர்பு கொள்கிறவர்கள் நாளை காலை வரட்டுமே என்று நினைக்காமல் மீண்டும் அவர் கடையை திறக்க மீண்டும் தொலைபேசி ஒலித்தது. அதை எடுத்து அவர் பேசிய பொழுது மறுமுனையில் திருமதி சுதாகர் பேசினார்கள். திரு சுதாகர் அவர்களுக்கு அதிக சுகமில்லை என்றும், மருத்துவரிடம் சென்று இப்பொழுதுதான் வீடு திரும்பினார்கள் என்றும், அவசரமான சில மருந்துகளை உடனே சுதாகர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், ஆனால் அவர்கள் வந்த வழியிலே எந்த மருந்து கடையும் திறந்து வைக்கப்படவில்லை என்றும் வருத்தத்தோடு கூறினார்கள். உடனே ஜோசப் அவர்களுடைய மருந்து சீட்டை வாசிக்கும்படியாக கூறினார். அவர்கள் கூறிய எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு நேராக திருமதி சுதாகர் அவர்கள் கொடுத்த முகவரிக்கு சென்று அதனை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மருத்துவரின் சீட்டை பார்த்து உடனே சாப்பிட வேண்டிய அவசர மருந்துகளை சாப்பிட அவருக்கு உதவியும் செய்தார்கள். பின்னர் இடையிடையே வந்து, சுதாகர் எப்படி இருக்கிறார், அவருடைய சுகவீனத்தில் மாற்றம் இருக்கிறதா என்பதை கண்டறியும்படியாக தேடி வந்து விசாரித்துச் சென்றார். அது மட்டுமல்ல, சுதாகர் சீக்கிரமாக குணமடைவார், எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் என்று உற்சாக வார்த்தைகளை சொல்லி தான் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதாகவும் கூறி அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்தார். மேலும் தன்னுடைய கைபேசியின் எண்ணையும் அவர்களுக்கு கொடுத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த உதவி செய்யவும் தான் ஆயத்தமாக இருப்பதாக கூறிச் சென்றார். மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர் கொடுத்த மருந்துகள் மூலமாகவும் இவருடைய உற்சாகமூட்டும் வார்த்தைகள் மூலமாகவும் சுதாகர் சீக்கிரமாக பூரண சுகம் பெற்றார். மருந்து கடை வைத்திருப்பவர்களைப் போல முக்கியமான பணி செய்கிறவர்கள், நேரம் காலம் பாராமல் சேவை மனப்பாங்கு உள்ளவர்களாக, உன்னை போல் பிறனையும் நேசி என்ற வேத வசனத்தின் வார்த்தைக்கு ஏற்றாற்போல வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ என்றுதான் இயேசுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவை உள்ளவர்களுக்கு தேவை உள்ள நேரத்தில் தியாகத்தோடு சேவை செய்ய நாம் ஆயத்தமாக இருப்போமா?

பிரைஸ்லால் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோவான் சுவிசேஷம் 20:15 முதற் பகுதி. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில மகதலேனா மரியாளும் சிலருமாக கல்லறை நடத்துக்கு வருகிறார்கள். வரும்போதே நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தருவார் என்ற கேள்வியோடு வருகிறார்கள். வந்து பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவை வைத்த இடத்தில் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. தூதர்கள் அங்கே வந்து நின்று சொல்லுகிறார்கள், அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று. மற்றவர்கள் போய்விட்டார்கள். மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கும் போது அவள் பின்னாக இயேசு வந்து நின்று அவளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். ஆண்டவர் சமூகத்தில் வருகிற காணப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கிற கேள்வி இதுதான், யாரை தேடுகிறாய். நாம் யாரை தேடுகிறோம்? நம்முடைய இருதயம் அவரை தேடுமானால் அவருக்காக ஏங்கும். அவரை காணாமல் நம்மால் திரும்ப முடியாது. மற்ற ஸ்திரீகள் அவர் இல்லை என்றதும் திரும்பி விட்டார்கள். ஆனால் இவளால அவர் இல்லாமல் திரும்ப முடியவில்லை. காரணம், இவளுடைய உள்ளம் அவரை உண்மையாய் தேடினது. நாம் அவரை உண்மையாய் தேடுகிறோமா இல்லையா என்பதை அவர் அறிய விரும்புகிறார். சில நேரத்தில் ஒரு இல்லாய்மையை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருவதும், தனித்து விடப்படுகிற சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறதும் எதற்கு தெரியுமா? அந்த நேரத்தில் நாம் யாரை தேடுகிறோம் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். மோசே மலை மேலே செபிக்க இருக்கிறான். மோசையை காணாமல் சில நாட்கள் கழித்த பிறகு ஜனங்கள் எல்லாரும் மோசையை தேடினார்கள். ஆனால் மோசையும் அழைத்து வந்த தேவனை தேடவில்லை. மோசைக்கு என்னாச்சின்னு தெரிலன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் எகிப்தின் தெய்வத்தை போல ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து அதை வழிபட்டு அவர்கள் விருப்பமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். தங்களை இரத்தத்தால் மீட்டு அழைத்து வந்த தேவனை அந்த கூட்டத்தில் ஒருவரும் தேடவில்லை. இது தேவனுக்கு மிகவும் கோபத்தையும் வேதனையும் உண்டாக்கினது. நம்மை மீட்டெடுத்த ஒருவர் உண்டு, நம்மை பிரித்தெடுத்தவர். யாரும் தேடி வராத போது நமக்கா இறங்கி வந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் இல்லை என்றார், இன்னைக்கு நானும் நீங்களும் இல்லை. இரத்தத்தால் மீட்டெடுத்திருக்கிறார். அவரோடு உடன்படிக்கை செய்யும் பாக்கியத்தை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடையவர்கள் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை தேடுகிறோம்? ஒரு தேவை சந்திக்கப்பட மாத்திரம் நாம் இயேசுவை தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் அவரை உண்மையாய் தேடவில்லை. இங்கே மரியாளை பாருங்கள். இயேசு பின்னாக நின்று அழைத்த போது அவரை இயேசு என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று நினைத்து சொல்லுகிறாள். அவரை நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். மரியாளுடைய இப்போதைய விசுவாசம் என்னவென்றால், இயேசுன்னு உயிர் தேடவில்லை, அவர் மறைத்து விட்டார், அவருடைய சரீரம் இருக்கிறது. அப்படி என்றால் மறைத்த ஒருவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இங்க மரியாளுடைய செயலை பார்த்தீர்களா? அவர் எனக்கு ஒன்னும் செய்யலைன்னாலும் எனக்கு அவர் வேணும். இதுதாங்க உண்மையான தேடல், உண்மையான நேசம். அவர் எனக்கு ஏதாவது செய்வார்னா நான் அவரை தேடுறேன். அவர் எனக்கு ஏதாவது செய்தால் நான் அவரை தேடுகிறேன். இந்த நிலை உண்மையாய் நம்மை தேட விடாது, நித்தம் நம்மை தேட விடாது. மரியாதை பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் எனக்கு நன்மை செய்தார், எனக்குள்ள இருந்த 7 பிசாசுகளை அவர் துரத்தினார். இப்பொழுது அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னாலும் எனக்கு அவர் தான் வேணும். இந்த தேடல் நமக்குள்ளே இருக்கிறதா? உண்மையாய் நாம் தேவனை தேடுகிறோமா? நாம் அப்படி தேடுவோமானா தேடுகையில் நம்மால் கண்டடைய முடியும். காரணம், வேதம் அதை சொல்லுகிறது. எரேமியா 29:13 முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களானால் தேடுகையிலே கண்டடைவீர்கள் என்று. அவர் இல்லை என்று சொன்ன இடத்திலேயே அவள் முழு இருதயத்தோடு தேடின போது அவர் தென்பட்டார் என்றார். அவருடைய சமூகத்தில் நாம் முழு இருதயத்தோடு தேடும் போது நிச்சயமாய் தென்படுவார். ஆராதிக்க போகும்போது, மோரியா மலைக்கு போகும்போது, ஆபிரகாம் ஈசாக்கும் சேர்ந்து போகும்போது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று தேடினானே ஈசாக்கு. மலை உச்சியில அந்த ஆட்டுக்கடாவை கண்டான் அல்லவா? தேடினால் காணப்படுவார். தேடுகிறோமா? யாரை தேடுகிறோம்? சிந்திப்போ. அவரை தேடும், அவரையே தேடும். கர்த்தர் அந்த அனுபவத்திலே நம்மை நடத்துவாராக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை தேடணும், உங்களை பார்க்கணும்,
உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட பழகணும். இந்த அனுபவத்தில் நாங்கள் முன் செல்ல கிருபை செய்யும். எங்கள் இருதய உண்மையே தேடட்டும். எங்களுக்கு நீங்கள் வேணும், உங்கள் பிரசன்னம் வேணும். நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

கர்த்தரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசி

நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தாலும்

ஜனங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. அதியாகமம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றாலே வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினதே, வெறுமை மாறினதே. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

இரண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு இரண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பேரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்கு

சத்தங்களை காதுகளில் கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா. யார் என் காரியமாய் போவா? யாரை நான் அனுப்புவேன்? Who shall I send and who will go for me? ஹல்லேலூயா. என்னை அனுப்பும் இதோ அது ஏன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. Amen. As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah, oru pakkathile sudandhara dinathai kondada irukkira, hallelujah, indha naatkalile, amen, innum adimai thanathile, innum irulin aadikkathile, innum paavathile, innum satharudaiya thandrangalinaale, sirkundi, nasukkappatta nilaiyile, valadhu kaikkum, idathu kaikkum.

வருவதாக. எங்கள் தலைவர்கள், எங்களை ஆளுகிறவர்கள், ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைட்சஸ்னஸ், ஹல்லேலூயா, வில் எக்ஸால்ட் தி பீப்பிள், ஜனத்தை, ஹல்லேலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய கரம், உம்முடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தில் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா. சத்துருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டரையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா. அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்கள். ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய்,

காரியத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கே போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களாய். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ எஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

0: ஹல்லேலூயா.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாள் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

தில்லை என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் எனக்கு கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும்.

செலுத்திருக்க துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹாலலூயா, இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

சொல்லுவோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ரசைவாடும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களுக்கு போதிக்கும்படியாக, எங்களை நடத்தும்படியாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே அழைக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். We give you thanks, we praise you, Lord. இன்னாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Father. நீர் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்வீர், அதற்காக நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. You will do great things for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்ய சுத்தமாக இருக்கிறதுனாலே உமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு நிமிஷமும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். உன்னதமானவரின் மறைவில்

கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம். கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய, லார்ட் யூ ஆர் மை ரெஃப்யூஜ், நீரே என்னுடைய அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தரை பார்த்து ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம், ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அளவுக்கு சங்கீதக்காரத உணர்ந்திருந்தாலும் இப்படி பாடியிருப்பான் பாருங்களேன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை. I look at the Lord and tell him, Lord, you are my refuge. Nireen adaikkalam endru sollakudiya andha anubavam namma enna nenikiro, ivanga enak udavi seivanga, avanga enak udavi seivanga illa kathare enak adaikkalamai irukkar. Amen.

கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம் சொல்வீங்களா? நீரே என்னுடைய அடைக்கலம் சுவாமி, நீரே என்னுடைய கோட்டை. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் மனிதர் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய சிறகிலே நான் வந்து தஞ்சம் அடைவேன். ஆண்டவரே I will come under the shadow of your wings. I will come under the shadow of your wings, Lord. ஆண்டவரே மனிதரனை கைவிடலாம், ஆண்டவரே உற்றார் உறவினரனை கைவிடலாம், பெற்ற தாயும் என்னை கைவிடலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவனாய், ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவனாய், ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குகிறவராய் தப்புவிக்கிறவராய் இருப்பதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாமம் இயேசு, அவருடைய நாமம் இயேசு. அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.

அமேன். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. போகிற வழியில அவர்கள் ஒரு முடவனை பார்த்தார்கள். அந்த முடவன் அவரிடத்துல பிச்சை கேட்டான். அவர்கள் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் சில்வர், ஐ டோன்ட் ஹாவ் கோல்ட், ஆனால் அதைவிட விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் என்னோட கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பொண்ணும் வெள்ளியும் உள்ளவங்க பெரியவங்க கிடையாது. இயேசுவின் நாமம் யாரிடத்திலே உள்ளோ அவர்கள்தான் பெரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா.

ஆமென். ஒருவேளை பலவீனத்துல யாராவது வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேளையில சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமம் எனக்குள்ளே உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் சுகம் எனக்கு உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சொல்ல போற சரீர வியாதிகளை குணமாக்கும் இயேசுவினுடைய நாமம், சரீர வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் நாமம். Whatever be your sickness, whatever be your disease, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இந்த வேளையிலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான இந்த வேளையிலே கர்த்தரை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் சரீரத்துல பலவீனமா இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா.

ஆமென். ஒருசிலருடைய வாழ்க்கையில பயம், சத்ரு இப்படி பண்ணிருவானோ, சாத்தா இப்படி பண்ணிருவானோ. Some people are afraid, maybe Satan will do this in my life. We will do that in my life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். The name of Jesus is above every other name. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். ஆமென். ஏன் திரும்ப திரும்ப பாடுறோம் தெரியுமா? ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்து உண்மையாய் அவர் சுகமாக்குகிறவர், அவர் யெகோவா ராபா என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்தில் இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறார். அந்த துதியை விட நம்முடைய துதியிலே பிரியப்படுகிறார். சேர்ந்து கத்தரை ஆராதிக்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா! ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், அல்லேலூயா!

மாலை விடலை தொடர்ந்து கொள்ளலாமா? அவரே எல்லா மாத்திமைக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்தம் உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டோம்.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்க, அப்பா நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தர். அப்பா இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. நீ ஒருவரே பரிசுத்தர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லாம் நான்

ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே, ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சகலத்தையும் வார்த்தையால் உளவாக்கினவரே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கினவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா லாஷே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை.

ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

வழியிலும் ஆழமான அன்பு நான் இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தை காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு. அந்த அன்பை

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை நினைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடவிட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா.

கலையெல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நம் சேர்ந்து உயர்த்துவோப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா? உண்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, நீரே மேன்மையானவரப்பா.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்னு மனதார நேசிக்கிறோமா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன என் மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசி

வந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே, நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தான்,

எங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பேரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல,

சபையின் காதுகளை கேட்க படத்துவாலுவா யார் என் காரியமாய் போவா யாரை நான் அனுப்புவேன் என்னை அனுப்பும் இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா Amen. As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah, ஒரு பக்கத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற ஹலலூயா இந்த நாட்களிலே ஆமே இன்னும் அடிமை தனத்திலே இன்னும் இருளின் ஆதிக்கத்திலே இன்னும் பாவத்திலே இன்னும் சத்துருடைய தந்திரங்களினாலே சிக்குண்டி நசுக்கப்பட்ட நிலைமையிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டே ஹலலூயா கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக எங்கள் தலைவர்கள் எங்களை ஆளுகிறவர்கள் ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களை தொழுவீராக கர்த்தருடைய கரம் அவர்களை தொழுவதாக எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக ஆமென் ஆமென் ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும் நீதி ஹலலூயா ரைச்சஸ்னஸ் ஹலலூயா வில் எக்ஸால்ட் தி பீப்பிள் ஜனத்தை ஹலலூயா உயர்த்தும் தேசத்தை உயர்த்தும் ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா நீதியுள்ள ஹலலூயா அரசாட்சி நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக உங்களுடைய கரம் உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும் ஹல்லேலூயா உங்கள் தேச தலைவர்களுக்காக உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே இந்த நேரத்திலே ஹல்லேலூயா நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக ஹல்லேலூயா சத்துருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக கர்த்தர் ஆளுகை செய்வீராக ராஜா ஆளுகை செய்வீராக ஓ ஹல்லேலூயா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே ஹல்லேலூயா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது ஹல்லேலூயா அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக நம்முடைய சபைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக எங்களுக்கு அச்சபம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுக்கு சுகம் தேவை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தேடி வருகிற நாட்கள் ஹல்லேலூயா தேவன் இந்த நாட்களிலே செய்வீராக ஹல்லேலூயா அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக ஜீவனுள்ள கற்களாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் தேவனுக்கென்று வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கற்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக நம்முடைய சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்தை செய்வதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா

போனவன்தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கே போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இருதயத்தில் குத்துள்ளவர்களாய் ஹல்லேலூயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள், அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ யெஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும், எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் நம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதா ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து நீ முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள் எந்த

பர் சித்தாவின் மை வரவேற்கிறோம். வி வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை

இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் இன்று உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம், உம்மை

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.